சர்வம் கந்தா சர்வம் அமிர்த கர்மே அமிர்த தர்மே அகால் ஜோகே ஜல போகே ஜல ராஜே அடல் சாஜே அகால் தர்மங் லக் கர்மங் சர்வம் தாத்தா சர்வம் ஜாத்தா சர்வம் பானே சர்வம் மானே சர்வம் பிராணங் சர்வம் திராணங் சர்வம் புகுதா சர்வம் ஜுகுதா சர்வம் தேவங் சர்வம் பேவங் சர்வம் காலே சர்வம் பாலே ருவால் சாந்த பிரசாத் ஆதிரூபநாதமூர்த்தயோன் பிரகபாரு சர்வமாந்திரமான் தேவா பேவாதுதாரு சர்வபாலக சர்வகாலகோ சர்வகோபன காலு ஜத்ர தத்ர விராஜி அவதூதரு பிரசாலு நாமடாமன ஜாதி ஜாக்கர் ரூபரங்கன ரேகோ ஆதி புருஷதார் மூர்த்தயோனாத சேகோ தீசவர்ண பேச ஜாக்கர் ரூபரேகன ராகு ஜத்ர தத்ர திசா விசாஹு ஃபலி வனராகு